0: ராசா
1: சக்கரை பாபா துண்டு பலிமூரண்ணா ஜீவால் லடு எல்லாம் பலிமூரண்ணா
2: Yo, 4 p.m. Saturday, World Music Hour, Kinalangayol Radio.

0: பாக்கணும்.
1: ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி ரெட்டி பிதிரி